0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராகம் கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக யஜுர்வேத சம பாட்டாக
2: ஓம் ஷேத்வாத்வோர்ஜே ஊர்ஜேத்வாத்வா வாயவஹ வாயவஸ்தா ஸ்தோபாயவஹ உபாயவஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்ததேவஹ தேவோவஹ வஸ்ஸவிதா ஸவிதா ப்ரா ப்ரார்ப்பயது அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வம் யாயத்வமக்னியாஹ அக்னியா தேவ பாகம் தேவ பாகம் ஊர்ஜஸ்வதீ தேவ பாகமிதி தேவ பாகம் ஊர்ஜஸ்வதீ பயஸ்வதீ

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ீதாசீத் பூர்வச்சித்திஸ்வீதாசீத் பிருஹத்வயாஹ பிலிப்பிலா காஸ்வீதாசீத் பிஷங்கிலா த்யௌரா ஆசீத் பூர்வச்சித்திரஸ்வா ஆசீத் பிருஹத்வயாஹ அவீராசீத் பிலிப்பிலா ராத்ரீராசீத் பிஷங்கிலா காயீ மரே பிஷங்கிலா காயீங்குரு பிஷங்கிலா கயீ மாஸ்கந்தாமர்ஷதி கயீம் பந்தாம் விசர்பதி அஜாரே பிஷங்கிலாஷ்வாவித்கூரு பிஷங்கிலா சஷ ஆஸ்கந்தாமர்ஷத்யஹி பந்தாம் விசர்பதி கத்யஸ்ய விஷ்டாஹ் கத்யக்ஷராணி கதி ஹோமாஸஹ கதிதா சமித்தஹ யஜ்ஞஸ்ய த்வா விததா வ்ருச்சமத்ர கதி ஹோதார ருதுஷோ யாஜந்தி ஷலஸ்ய விஷ்டாஹ் சதமக்ஷராண்யஷீதிர் ஹோமாஸ் சமிதோ ஹதிஸ்ரஹ யஜ்ஞஸ்யாதே விததா ப்ரப்ராவீமி சப்தஹோதார ருதுஷோ யாஜந்தி கோ அஸ்ய வேத புவானஸ்ய நாபிங்கோத்யாவா பிருத்திவீ அந்தரிக்ஷம் கஸ் சூர்யஸ்ய வேத ப்ருஹதோ ஜனித்ரம் கோ வேத சந்திரமா சம்யதோஜாஹ வேதாஹமஸ்ய புவானஸ்ய நாபிம் வேதத்யாவா பிருத்திவீ அந்தரிக்ஷம் வேத சூர்யஸ்ய ப்ருஹதோ ஜனித்ரமதோ வேத சந்திரமா சம்யதோஜாஹ பிருச்சாமி த்வா பரமந்தம் பிருத்திவ்யாஹ பிருச்சாமி யத்ர புவானஸ்ய நாபீஹ பிருச்ச

அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம.

ேன பிரியம்ைபாலந்தனமிருஷயோத்தியன்சாமிதிசேத்தூத்தமபியேனாபதிமக்சத்தமேவைதேனாபஜயத்யாபஜத ஷ்டாசம்வத்சரம்வத்சரமேவாவருந்தேத்திருஷ்ணு பவந்தீந்திரியாவரத்யா அந்தியேத்யப்ரக்ராமயத்யன்யேத்யுபதிஷ்டதே யோகக்ஷேமம் வா ஏதத்.

ஜானதே ஏ ஹைனம் பசவோ விதஞ்சானதே சதஸ்ரப்ராதீஸ்தாதயதி சத்வாரி வை.

ஜோஜரேஷனோவசோனாந்திரியாத்தியமுபதிஷ்ட இந்திரியேனைவாத்மனபுங்கவர்த்தயதி ஆஜன்யாவான்

0: பெற்றிருந்தும் மாறாடுதி பிறநெஞ்சே கிரியலாம் மிக மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. சோ யூ ஹவ் டன் தட் டு மீ. அண்ட் அப்பவர்மான் ஹாஸ் வெரி சிமிலர் எக்கோஸ் இன் அ வெரி சிமிலர் வே விச் வி ஷல் டூ நெக்ஸ்ட் டைம் வென் வி டி த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப் ஹியர் அஸ் ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். சோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் வித் மீ. நம பார்வதி வதையே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் மிறைவா போற்றி.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
3: சர்வாதீனிசர்வநாமானீத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்வம் அபேக்ஷதே கலு அதுக்குதானே சர்வாதி தத்குணசம்விஜ்ஞானோ பஹுரீஹி சொல்றது ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே சர்வாதிகணே படிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா இல்ல தர்ஹி சர்வஹ சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம் அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி பாணினி காமிக்கல கணபாடம் பச்சாதாகதா கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்தா சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதர இத்யாதி சப்தானாம் ஜென் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே தத்வத் இங்கே வந்து ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வர்த்ததே ஒரு பஞ்சசமுதா பஞ்சபதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வர்த்ததே ஜென்ம இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜன்மாதி கடித சமுதாயஸ்ய ஜன்மாதி கடித பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஜன்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜன்ம கதே ஜன்மனஹாபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதயா கிரஹணம் வர்த்ததே இதி அஸ்தி தது உக்தம் அதன்னிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இதி அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி
4: பூர்வபக்ஷிண
3: மனசி வித்தியமானம் யுக்தியந்தரம் ஜகஜன்மாதிலட்சணம் தப ஆலோசனை தாத்து. தபக்குரு வித்யுக்த ஆலோசனம் குரு வித்யர்த்த அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும் இல்லையா, லட்சணம் கொடுத்துருக்காரு. ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜன்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதுக்கப்புறம் துயா ஏவ ஆலோசனியம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷிதா ஆலோசனம் கிருத்வா புனா ஆகதா அன்னம் பிரம்மேதி வியஜானா புனஹ ஆலோசனம் குரு பிரேஷிதா புனஹ ஆகதா பிராணோ பிரம்மேதி வியஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை அவகதவான் சகா அதுக்கப்புறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான் பெரிய ஒரு வரைக்கும் தான் வருவான் தரிசி கடைசியில கடைசிதான் இருக்கு இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் இருக்கு ஆனந்தா தேவகுள்ளி மாணி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா தத்து ஏதா ஞாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவா கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகன் ஜென்மாதி லக்ஷணம் பரியவசிதி சஹா எது ஞாத்வா ததப்புறம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்தியோகுலார்த்தா இதப்புறம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்புறம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்திர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் இத்தியத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரியவசி லக்ஷணம் பரியவசிதி தரி ஆனந்தம் ஒரு பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபதி அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சண சமன்வய கர்த்தவியம் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகத் ஜென்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே ததி ததி ததை நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கரு இதப்புறம் கிமர்த்தம் ஜிக்யாசா இத்யுக்தே இன்னொரு உபநிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் அக்ராசீத் இத்யுக்துவா ததா ஜெகதா உற்பத்தி உற்பத்தி ஆதிக்கம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜெகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயத இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜத தது அன்னம் அசிருஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயது சத்காரியவாதம் இல்லை அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சித் ஆனந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான் இருக்கு சரி ஆனந்த ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியம் தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்யுக்துவா சதா ஜன்மாதி காரணத்தும் ததா சாந்தோக்கிய உபநிஷதி அவகம்யதே
4: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகத் காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானதே
3: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்ரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்தே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞானரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானி குத்திர யோஜனியம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி வியர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தத் ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத்கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தியேக ஆசங்கா தத்தபி ந சக்கியதே இது இதானி ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே
4: இப்போ
3: இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன, ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு, ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு, சதாத்மகம் இன்னொரு இடத்துல இருக்கு, இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா. எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவ ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே. ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா, அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சே கிம் பிரதியதே பிரம்மா இது அந்நத் கிமபி நா அன்வேஷ்டவ்யம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்மா. ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு, இது ஆனந்தம் நமக்கு பழக்கமா இருக்கு. ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா ஞானம் பிரம்மா சத் பிரம்மா ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்ப விகல்பம் என்ன எப்படி விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜகத்காரணம் இதுவா சாத் அன்னிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்ப பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்துல பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி ஞானம் சொன்னா என்ன, லோகத்துல ஞானம் ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம், அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா தெரியும், அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம் தரிஹி ஜகத்காரணத்தே விகல்பா இதோ இது இதம் வா ஜகத்காரணம் தத்வா ஜகத்காரணம் ஏதத்வா ஜகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஆனந்தோ பிரம்மா இது அகம் சிந்தையாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா, ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷ. தத்ர கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்து நிர்கல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்து நிர்கல்பா யோகா இத்துக்கே விகல்பா வக்தும் நஷக்கியதே கர்த்தும் நஷக்கியதே. இப்போ இது புறதா புஸ்தகம் அஸ்தி இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரமஹ இது சியாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சயஹ கடஹ இத்தியபி நிச்சயஹ நிச்சயஹ பிரமாத்மக சியாத் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா. உதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து, இது புஸ்தகம் ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமா சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமா இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தா அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்னு சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதான். நகராத் நகராந்தரம் கர்த்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கர்த்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கர்த்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிகம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கர்த்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதஹ சம்யக் இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா த்வாரா அன்வய கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி. तस्माद् उभयत्रापि मार्गत्वं सम्भवति. व्याकरणशास्त्रे साधुशब्दानां विकल्पो भवति. सुधृध्वय्य उपास्यः इत्यपि सम्यक्, सुधृय्य उपास्यः इत्यपि सम्यक्. तत् कथं विकल्पः भवति इत्युक्ते शब्दप्रयोगद्वारा, प्रयोगः इति क्रिया खलु, शुद्धि उपास्यः इत्यपि त्वया वक्तुं शक्यते, शुद्ध्युपास्यः इत्यपि वक्तुं शक्यते. द्विधं रूपं, द्वियं रूपं, प्रयोगद्वारा विकल्पः. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரியச்சு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவே வச்சு விகல்பம் சொல்ல முடியுமா? இது புஸ்தகமா கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம், கடகா இத்தி சத்தியம் இது பவதி வா ந சக்யதே. தது இதம் ஜாதம். இதானிம் ஆனந்தா ஜகத்காரணம், ஆ ததபி சம்யக், ஞானம் ஜகத்காரணம் ததபி சம்யக, இது கதம் தது ந சம்பவதி, ந சம்பவதி. எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க ஆனந்தா ஜகத்காரணம் இத்தியேவ சம்யக, ஞானம் ஜகத்காரணம் இது வததி வாக்கியம் தது அப்ரமாணம். तद् किमपि स्तुत्यर्थम् उक्तम् इति वक्तव्यम्. अप्रमाणम् इत्युक्ते वेदवाक्यानाम् अप्रामाण्यं मास्तु इति कृत्वा अद् स्तुति पण्डतक् पूर्वपोकल् अपि चलिर्कावळ् तात्पर्यं कडयात् इदमेव उक्तम् अप्रामाण्यकश्रुतः अन्यादि दोषप्रसङ्गः. वस्तुनि विकल्पः उच्यते चेत् श्रुतः अन्यादि दोषाः स्युः. तर्हि तद्वारणाय किं कर्तव्यम्? द्वेधा सम्भवति. श्रुतः अन्यादि दोषप्रसङ्गः विकल्पे अव्यवस्था च इदमपि भवति. अव्यवस्था, अव्यवस्था इत्युक्ते द्वेधा वक्तुं शक्यते. एका तु अव्यवस्था इदानीमेव जाता. किं विनिगमनाविरहरूपा अव्यवस्था. किम् आनन्दो ब्रह्मेति व्यजानादिति वाक्यस्य प्रामाण्यं स्वीकृत्य आनन्दस्य जगत्कारणत्वं वक्तव्यं वा? अथवा इति वाक्यस्य प्रामाण्यं स्वीकृत्य ज्ञानस्य जगत्कारणत्वं वक्तव्यं वा? इत्यत्र विनिगमनाविरहरूपा अव्यवस्था यथेच्छं स्वीक्रियताम् इत्युक्ते अव्यवस्था. अव्यवस्था भवति. अव्यवस्था एवमेव वक्तव्या. एतत् परिहाराय किं कर्तव्यम् इत्युक्ते इदानीं श्रुतहानिम् अपि परिहरामः, अव्यवस्थाञ्च परिहरामः. कथम् इत्युक्ते व्यवस्थितविकल्पः आश्रीयताम्. व्यवस्थितविकल्पेऽपि अग्रे पङ्क्तिरायाति खलु. तदर्थं पूर्वपक्षी वदति व्यवस्थितविकल्पं स्वीकुर्मः. पूर्वपक्षी न मध्ये शङ्का, मध्ये चिन्ता क्रियते. व्यवस्थितविकल्पं स्वीकुर्मः इति अदन्न तिरुमा. व्यवस्थितविकल्पं कर्मावली कर्मपद्धतिलेर्क् इदानीम् इदं वर्तते खलु अस्माकं स्मार्तप्रयोग कर्मस्वपि सूत्रानुसारेण व्यवस्थितविकल्पाः भवन्ति. आश्वलायनस्य एवम्, आपस्तम्भस्य एवम्, एकमेव कर्म. तदपि सम्प्रामाणिकम् इदमपि प्रामाणिकं तानि षोडत. तर्हि विकल्पः खलु. उपनयनं कथं कर्तव्यम् इत्युक्ते आश्वलायनस्य इत्थम्, आपस्तम्भस्य इत्थम् इत्युक्ते अथवा सोमयागः कथं कर्तव्यः सर्वत्र भवति. तस्य तस्य सूत्रस्य तत्तत् सूत्रानुसारेण इति एकस्मिन् कर्मणि द्वेधा प्रयोगः सम्भवति. द्वयमपि प्रामाणिकं. तद् उभयत्रापि प्रामाण्यभङ्गो नास्ति, श्रुतहानिः नास्ति. परन्तु कथं श्रुतहानिः परिहृता? व्यवस्थितविकल्पं स्वीकृत्य. व्यवस्था तस्य एवम्, अस्य एवम्. एवं यत् लोकव्यवहारे वा भवतु, शास्त्रव्यवहारे, वैदिके वा, लौकिके वा, यत्र कुत्रापि एवं व्यवस्था, यदि व्यवस्था सम्भवति तर्हि उभयं प्रामाणिकमिति निरूपयितुं शक्यते. व्यवस्थितविकल्पः इति व्यवहारः अस्य. एतत् सर्वम् अवगन्तव्यं, केवलं वेदान्तपाठः इत्येव न, अनेके शास्त्रविषयाः अवगन्तुं शक्यन्ते प्रसङ्गात्. व्यवस्थितविकल्पाश्रयणे व्याकरणेपि आगच्छति. व्याकरणेपि कदाचित् कुत्र व्यवस्थितविकल्पः अस्ति बहु वर्तते. इदानीं झटिति किं वक्तव्यं न स्मृतं, बहु वक्तुं शक्यते. व्यवस्थितविकल्पाः भवन्ति. तर्हि व्यवस्थितविकल्पाश्रयणे किं भवति इत्युक्ते अप्रामाण्यं नास्ति किल. द्वयमपि प्रामाणिकं, द्वयमपि प्रामाणिकम् इति. प्रकृते कथं व्यवस्थितविकल्पः आश्रयणीयः? व्यवस्थितविकल्पेऽपि ब्रह्मानेकत्वप्रसङ्गः क्रीणशीलान्तदोषं वन्तु मुह्यते. व्यवस्थितविकल्पं न इति न, सृष्टयः प्रतिकल्पं भिद्यन्ते किल. तर्हि अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्मजगत्कारणम्, अन्यस्मिन् कल्पे ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम्, एवं रीत्या व्यवस्थितविकल्पः. तर्हि ज्ञानं ब्रह्म, ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणम् इति प्रतिपादकं यद्वाक्यं तस्य प्रामाण्यम् अस्ति. कदाचित् ज्ञानात्मकं ब्रह्मजगत्कारणं भवत्येव खलु. कः दोषः उच्यतम्? अस्तु, जगतः कारणम् इत्येव खलु श्रुत्या उक्तं. कल्पान्तरत्र जगत् वर्तते इल्ल, अन्त जगत् अन्त ब्रह्मं कारणं तानेव. तदेव ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவான்னு சமுச்சய பட்சம் கேட்டிருக்காரு. சமுச்சய பட்சம் அப்புறம் வரும், விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கா. இதானும் கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத் காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத் காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும், அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் ஆபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்கியது நஜாயது வயம் வயம் நஜானிமா அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதிபி நிர்ணயதும் நசக்கியதே அந்த ஒரு விநிகமனாவிரகம் இருக்கு அங்க இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை, ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமாண்யம் ரக்ஷிதம் ஏவம் கிரியதாம் இது தரி கிங் கிருதம் இதானி கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜெகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்ப கிருதா ஜெகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபத் நசக்கியதே நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே வா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷ பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதேவ வஸ்துனி விகல்ப தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பாயோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே சுத்திபாஸ்யா இது திராபி ததைவ ஏகவாரம் ஏகரீத்தியாய உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா அத்யேவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்கிமபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேண கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பா சம்பாதயிதும் சக்கியதே குதா கிரியாயாக ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய தது உபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதா திருஷ்டம் அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மண காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சா கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மண காரியம் இத்தியவம் தது சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்கியதே பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதக பிரம்மானேகத்வ பிரசங்கஹ அநேகம் பிரம்ம பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறே வரும் ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகி இஷ்டாபத்தி இது வக்தும் சக்கியதே வா ந ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோப ஸ்ருதி கோபான ஸ்ருதகாரர் பிரயோகமே இருக்கு ஸ்ருதி கோப ஸ்ருதி குப்பியதி இதே அப்ராமாண்யம் பவதி இத்தர்த்தா விசாரிக்கவே இல்ல பகூரி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா மிலித்வா ஜெகத்காரணம் பவது இல்லையா மிலித்வா ஜெகத்காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்நாதீனாவேத் கிமர்த்தம் தேன அந்நந்த பாடையும் சக்கியதே தேன இதமே பாடையும் சக்கியதே தேன விஷய ஞாயதே சதவி யுகபத் யுகபத் சர்வம் பாடையும் சக்கியதே குழு தரி அந்நிய பாடையும் அந்நிய அந்நிய அபேட்சியந்த யுகபத் சர்வம் கர்த்தும் ஏக அசமர்த்த தரி சர்வசக்தி நாஸ்தி இத்தர்த்த சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரம் எவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி தஸ்மாத் ಶ್ರುತೌ ಯಾದೃಶಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ಉಚ್ಯತೆ ತದ್ ನ ತ್ವಯಾ ನಿರೂಪಿತಂ ನ ನೈವ ನಿರೂಪಿತಂ ಸ್ಯಾತ್ ಅಪಿ ಚ ಅನೇಕತ್ವಾಪತ್ತಿ ಸಾತು ಇದಾನಿಮಪಿ ತಿಷ್ಠತಿ ಅನೇಕತ್ವಂ ತರ್ಹಿ ಬ್ರಹ್ಮಣ ಏಕತ್ವ ಪ್ರತಿಪಾದಕ ಶ್ರುತಿ ವಿರೋಧ ಸ್ಯಾತ್ ಏತೇ ದೋಷಾಃ ತತ್ರ ಸಂಭವಂತಿ ಸಮಾಪ್ಯತೆ ಸಮುಚ್ಚಯ ಪಕ್ಷೆ ಸಮುಚ್ಚಯ ಪಕ್ಷೆ ಇತಿ ಅಗ್ರೆ ಆರಭ್ಯತೆ ಶ್ವಃ ಪಶ್ಯ
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சப் எக் சாத் உச்சாரன் கரேங்கே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவகிருதி. த டைட்டில் இஸ் மௌலவ் கங்கா, சங் பை செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai music and Thirumurai discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you are about to listen spiritual music. The title is Shiva Sahasranama Stotram Parayanam, presented by Sri Jayendra Saraswati Swamigal. Thank you. Om Namah Shivaya.
2: Shuklam Bharadaram Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vighnopashantaye குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நமஸ்சிவாப்யாம் நவயௌவனாப்யாம் பரஸ்பராஸ்ரிஷ்டவபுர.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பரபக்தி தத்துவம் உந்தி பர. பகவான் சேஸ் வித்தவுட் கெட்டிங் செப்பரேட்டட் ஃப்ரம் காட் யூ மர்ஜ் யுவர் இமேஜ் இன் காட் பிகம் ஒன் வித் ஹிம் ரிமெயின் ஆஸ் காட் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஹிம் த பபுள் ஹேஸ் டு பிகம் ஒன் வித் ஓஷன் டு ரீ ஓன் இட்ஸ் க்ளோரி. So too the ego has to merge with the self to become, to put a stop to all suffering, all the miseries. So Bhagavan said, Abhinnamayirupum. This is Bhagavan's teaching. And you see Arunachala, the only prayer that we should have, or ultimately when the bhakti reaches its finishing point, that prayer will naturally arise within us that we will not desire to have the separation. Inwardly, the prayer will be awakened by the inner being to God, that Lord, let me not live apart from you. Let me not live separate from you. Make me merge with you. Make me one with you. If I keep myself away from you, all troubles will come, all suffering will come. I will have ego. If we are away from God, we cannot avoid ego. As a bubble, you will have ego. Only if you become ocean, you will not have ego. So, abhinnamayirupom. Bhagavan said, let us not have that bhinna bhava, that bheda bhava. Let us, the abhinna bhava remain, advaita bhava remain. Let not any ego assert itself. It is, see, advaita is not to become God. It is to have no image separate from God. You have no personality apart from God. Isha vasyamidam sarvam. People mistake that advaita means, I say I am God. It is not that I am God. There is no I away from God. There is no I apart from God. God alone is there as the world, as the jiva, as experience, as everything. Isha vasyamidam sarvam yatkinja jagatyam jagad tena tyaktena bhunjithaha ma gridaha kasya sviddhanam. In Aksharamana Mala, one place Bhagavan says, like a ordinary practitioner, seeker, Bhagavan tells, complains Arunachala. Arunachala, through all the senses, thieves are entering inside my house. They want to steal the inner treasure. Are you not there inside inside the heart? Only if the owner of the house is not there, thieves can enter. So they are entering. Just like this, one song is there. ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தி நீ இல்லையோ அருணாச்சலா. அகத்தில் நீ இல்லையோ இஸ் த வேர்ட். யூ கேன் ஆல்சோ ப்ரொனவுன்ஸ் இட் அகத்தி, தட் இன்னர் ஃபயர். யூ ஆர் த ஃபயர் இன் சைட். ஆர் யூ நாட் தேர் அருணாச்சலா? தென் த நெக்ஸ்ட் சாங், இட் இஸ் லைக் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் ஃப்ரம் தட் சென்டர் அண்ட் அகெயின் கம்மிங் டு சென்டர். த நெக்ஸ்ட் சாங் பகவான் சேஸ், ஒருவனா முன்னை ஒழித்தவர் வருவார். பகவான் சேட், அருணாச்சலா, ஐ கேவ் ஏ ராங் கம்ப்ளைண்ட் டு யூ. நத்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் த தீவ்ஸ் ஆர் ஆல்சோ யூ, த மைண்ட் இஸ் ஆல்சோ யூ, த பர்சன் அஃபெக்டட் இஸ் ஆல்சோ யூ, த வேர்ல்ட் இஸ் ஆல்சோ யூ. ஒருவனா முன்னை, ஓன்லி யூ எக்ஸிஸ்ட், ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட். நோ சென்சஸ், நோ சென்சரி ஆப்ஜெக்ட், நத்திங் எக்ஸிஸ்ட். ஏகமேவ அத்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன. ஒளித்தெவர் வருவார் உன் சூதே, தென் வை டு யூ ஃபீல் லைக் திஸ்? தேட் இஸ் மாயா, தேட் இஸ் சூது. வென் ஐ சீ டுவாலிட்டி, வென் ஐ சீ ப்ளூராலிட்டி, தேட் இஸ் டிசப்ஷன். பகவான் சேஸ் சூது, சூது மீன்ஸ் டிசப்ஷன். தேட் இஸ் யுவர் மாயா அருணாச்சலா. சோ லெட் அஸ் நாட் ஹாவ் சூது, லெட் அஸ் ஹாவ் that one knowledge, that one truth, that Arunachala alone is. Everything is Arunachala Swarupam. Bhagavan taught his mother that everything is Arunachala Swarupam. Everyone is Arunachala Swarupam.
So that divisionless truth, that Purna Vastu is Arunachala, and Bhagavan tells Arunachala, let me merge in you as Ambikam. Aruna, Aruna is Divine Mother, merged in you and became one with you. Aruna merged with Achala, so too I will merge with you and become Abhinnam. Abhinnamai Iruppom Arunachala. We will continue tomorrow in the same time. Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva.

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம.

ஜோனிருதிபாதத்தேசனோவசோ நாமித்யேந்திரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானமுஞ்சவர்த்யதிஷ்டவோபரிஷ்டாத் ஓதோ வை வீரியம் திருஷ்டுபோதஸ்யேவ வீரியே பிரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்ச ஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வாவத்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யே ஏனைவ

பலகிரகேலாம் வீரியவத்தமோன்னம் வை ஃபலவந்தமர்ப்போர்க்கேதமஸ்திம்பமீசே சப்தபுனர்பீசே சப்தபீசேவ புருஷேப்ஷோ லோகம் விந்தத்யா சப்தமாத் புருஷானந்நாதோபவத்யரத்னி மாத்ரீ பட்சயோஸ்துபததாதே அக்ஷம் ராஜ்யதாவயஷன்விதே கத்வோஷத்வாரதவ ருதுவிரேவ கிருஷதி இத்தமப்யாவர்த்தயந்தி கிருஷத்யேஷா ஹி தேவானாமிருதோ அமுஷ்யவாத் ஏதாதித்யஸ்யாவிருதமனுபர்யாவர்த்தந்தே சிஸ்ரஸ்ய ஸ்மஸ்தீபாத் சம்பாதயதி ஷத்யஸ்யா வா ஏதத் த்ரிகுணம் க்ரியதே.

ஆதிபயத்ருக்ஷசாமபாத்யேதஞ்சவிர்வ்யாகாரயதி ஸ்மாத்ரக்ஷாதஸ்ய பாஞ்சதே சே ஸ்மர்ஜமயே.

ஜமயேன் தட்சிணதஸ்தாதய விரக்ஷதாமபாத்தே ஜகஸ்ய பூர்வாவமத்யேஷாவாக்ஞஸ்த்ரியாதனோர்யத்யதம்ரியனைரைநந்தன்வாஆதமர்த்யயதேத் காயத்ரியாசாதயதிதேஜோவைகாயத்ரீ ப்ரஹ்மவர்ச்சசந்தேஜ ஏவ ப்ரஹ்மவர்ச்சசமவருந்தாத் ஔடும்பரே முத்தரதஸ்தாதயதிதத்னஃ பூர்ணாமூர்த்வா ஊடும்பரோன்னந்த்யோ ஜே ஏவாசன்னாததாதே.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Janma
3: Adi
4: Enna Adi
2: Adi
4: Yasya Samudayasya Samudayasya Adi Enna Bahurihi Tadguna Samvijnano Bahurihi Enna Vakyarthana தத்குண சம்விஜ்ஞானோ பஹூரிஹி சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷதே கலு. அதுக்கு தானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பஹூரிஹின்னு சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அன்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே படிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்ய இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷ்சாதாகதா. கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்த சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்டியாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தஹ ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க அந்த ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வருது. ஒரு பஞ்ச சமுதாய பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வருது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம. ஜென்மனாபி கிரகணம் அத்த லக்ஷண கடகதையா கிரகணம் வர்த்தது இது அஸ்தி தது உக்தம் அதம் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வாசம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இது அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தா பாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி ந து ப்ரஹ்மணி தஸ்மாத் கதம் இதம் ப்ரஹ்மணோ லக்ஷணம் பவதி இது ப்ரஷ்டுராசயஹ இது
2: ஜன்மாதிக்கணம்
4: எதோவா இமானி பூதானி ஜாயந்தே இத்யத்ர ஸ்ருத்யா உக்தம் இதி பவதா உக்தம். இதம் வாக்கியம் குற்ற அஸ்தி தைத்திரியோபனிஷதி பிருகுவல்லியாம் வர்த்தது. பிருகுவல்லியில் இருக்கு. சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தா. அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா? லக்ஷணம் கொடுத்துருக்கார். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்பறம் துவயா இவ ஆலோசனீயம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புனா ஆகத அன்னம் பிரம்மேதி வஜானா புனா ஆலோசனம் குரு பிரேஷித புனா ஆகத பிராணோ பிரம்மேதி வஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சஹ இதப்பறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டான். பெரியவர் வரைக்கும் தான் வருவான். தரிசி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏதோ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரியவசிதி சஹ எது ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்யோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னைவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தம் ஒரு பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபி அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லட்சண சமன்வய கர்த்தவியாக அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இத பிறம் கிமர்த்தம் ஜிஜ்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்துல பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்தியுக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தியாதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா தத் அன்னம் அசிருஜதா ஆபஹ சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டி ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியான்னு தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகக்காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானம்
4: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியா சத்ரூபே கர்த்தவியா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி அர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தியேக ஆசங்கா
3: தத்ராபி லக்ஷ்யேபி லக்ஷிதாவச்சேதகம்
4: கிம் இதி ஞாதும் ந சக்யதே இது இதானிம் ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பலவிதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்கே ஆனந்த அபேட்சைய அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையிதும் சக்கியதே ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி ந அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு ஆனந்தம் நமக்கு பழக்கமா ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி. தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் என்ன எப்படி, விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இத்திவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஜானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னால் என்ன, லோகத்தில் ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம், அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா, தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்தை விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத்வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானி கிம் பவதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி, ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி. ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே எப்படி,
3: சத்யம் ஞானம் அனந்தம்
4: ஆனந்தஸ்ய பிரம்மத்வம் இது பவான் ஸ்வீகரோதி. ஆனந்தோ அஹம் சிந்தையாமிவான் தண்ணியம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கிய அப்பிராமணியம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே, ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்பிராமணியம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷா. தத்ர கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி, கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்தே விகல்பா வக்தும் ந சக்யதே கர்த்தும் ந சக்யதே. இப்போ இது புரதஹ புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய கடஹ இத்தியபி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சாத் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா, புதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமாக இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி, கடத்வாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி, தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமபல சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதா, நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிகம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய, கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்ய உபாஸ்யஹ இதபி சம்யக், சுத்ருய உபாஸ்யஹ இதபி சம்யக். இது கதம் விகல்பஹ பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகஹ இது கிரியா கலு, சுத்ருத்ய உபாஸ்யஹ இதபி த்வயா வக்தும் சக்யதே, சுத்ருபாஸ்யஹ இதபி வக்தும் சக்யதே திதம் ரூபம் துயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம்னு சொல்லலாம், ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா, இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம் கடஹா இத்தபி சத்தியம் இது பவதி வா ந சக்கியது. தது இதம் ஜாதம் இதானியம் ஆனந்தா ஜெகத்காரணம் ஆ ததபி சம்யக், ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது நம்பவதி நம்பவதி எத்தி உச்சியதே தரி துவயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜெகத்காரணம் இத்தேவ சமயக ஞானம் ஜெகத்காரணம் இது வதத்தி வாக்கியம் தது அப்பிரமாணம் ததுக்குமே ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம் அப்பிரமாணம் இத்தியே வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்வா அது ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான் தாத்பரியம் கிடையாது இதமே உத்தம் அப்பிராமணிக ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதஹ அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதஹான்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா இத்யுக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிங் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
3: வ்யவஸ்தித விகல்பேபி
4: தததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ பூர்வபக்ஷி இதி மத்யே சங்கா மத்யே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இதி அது என்ன தெரியுமா வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பததியிலே இருக்கு இதானியம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ரானுசாரேன வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் தானே சொல்றது தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்தே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்தே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி த்வேதா பிரயோக சம்பவதி த்வயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்த வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பா இது விவகாரம் அஸ்ய இது சர்வம் அவகந்தவியம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்கியந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பா ஆசிரயணே வியாக்கரணேபி ஆகச்சதி வியாக்கரணேபி கதாச்சித் குத்ர வ்யவஸ்தித விகல்பா அஸ்தி பகு வர்த்தது இதானும் ஜடிதி கிம் வக்தவ்யம் என்ன சொல்லலாம் பகு வக்தும் சக்கியது வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி தரி வ்யவஸ்தித விகல்பா ஆசிரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி இல்ல த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது प्रकृते कथं व्यवस्थित विकल्पः आश्रयणीयः
3: तद्वाक्यानुसारेण तस्यापि कारणत्वं
4: व्यवस्थित विकल्पेपि ब्रह्मानेकत्व प्रसंगः कणशीलान्त दोषं वन्द मुड्यत व्यवस्थित विकल्पं न एकदिना सृष्टयः प्रतिकल्पं विद्यन्ते किल तर्हि अस्मिन् कल्पे आनन्दात्मकं ब्रह्म जगत्कारणं अन्यस्मिन् कल्पे ज्ञानात्मकं ब्रह्म जगत्कारणं एवं रीत्या व्यवस्थित विकल्पः तरी ज्ञानं ब्रह्म ज्ञानात्मकं ब्रह्म जगत्कारणं इति प्रतिपादकं यद् वाक्यं तस्य तस्य प्रामाण्यम् अस्ति कदाचित् ज्ञानात्मकं ब्रह्म जगत्कारणं भवत्येव खलु कः दोषः उच्यतम्
3: कल्पान्तरं प्रत्येव तस्य कारणत्वम् अस्ति एतत्
4: अस्तु जगतः कारणम् इत्येव खलु श्रुत्या उक्तं कल्पान्तरत्र ओरु जगत् वरदल्या अन्त जगत् कान्त ब्रह्मं कारणं तने श्रिया पच तदेव ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டு கேட்டிருக்காரு சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கார் இதனி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜகத்காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜகத்காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத்காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்யதே ந ஜ்ஞாயதே வயம் வயம் ந ஜானிம அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத்காரணம் வா கஸ்மின் கல்பே கீழ்ஜன் பிரம்ம ஜெகத்காரணம் இது எதுபி நிர்ணயதும் ந சக்யதே அந்த ஒரு நிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமணியம் ரட்சிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபி ஆனியது தத்வதேவ ஆனிதம் ஜெகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா. ஜெகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபத் நசக்கியதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்கேண அனேனாபி மார்கேண கந்தும் சக்கியதே வா. பிறகு பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி ஏக ஏவ புருஷா பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதைவ வஸ்துனி விகல்பா தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே. இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பா யோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்கியதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே சுத்தி பாஸ்யா இது திராபி ததைவ. ஏகவாரம் ஏகரீத்தியாய உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்யோபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேன கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பா சம்பாதயிதும் சக்கியதே குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய தத் உபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்கியதே இது யதா திருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மணஹ காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சாக்கிரியா பித்தியதே தத் ஞானாத்மக பிரம்மணஹ காரியம் இத்தேவம் தத் சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்யதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷஹ ஆகதகஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ அநேகம் பிரம்ம பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறே வரும் ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகம் இஷ்டாபத்தி இது வக்தும் சக்கியதே வா. ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோபா ஸ்ருதி கோபான் ஸ்ருத்தகாரர் பிரயோகமே இருக்கு. ஸ்ருதி கோபா ஸ்ருதி குப்பியதி அப்ரமாண்யம் பவதி இத்தர்த்தா சமுச்சய பக்ஷே தேஷாம் தேஷாம் சமுச்சய கேஷாம் பிரம்மணாம் சமுச்சயோ ந பிரம்மணா அநேகத்வம் ஸ்வீகரித்திய சமுச்சயம் குர்மஹ இது பக்ஷேவ ந சம்பவதி. அந்த பட்சம் விசாரிக்கவே இல்லை. பகூரி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது ஞானாத்மகம் ஏவம் ஆனந்தாத்மகம் இல்லையா. மிலித்வா ஜெகத் காரணம் பவது ஆனந்தாத்மகம் அந்யதா அந்யதா அந்யஹா அந்யாதீனா பவேத் அந்யதா நைவ சக்கியது அந்யதா சர்வசக்தித்வம் பஜ்யத ஏகைவ பிரம்ம சர்வசக்தி சேத் கிமர்த்தம் அந்யேன பிரம்மணா அந்யோபி பிரம்ம எத்தி அபேட்சதே தரி அயம் சர்வசக்தி நாஸ்தி தான். இவ்வளவுதான். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதுல பல வேலைகள் பண்ற வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம சாலா அஸ்தி சாலாயாம் பகுவிதானி காரியாணி கர்த்தவியானி பகவஹ விஷயாக பாடனையாக ஏகைக்கம் விஷயம் பாடையதும் ஏகைக்க நியுக்தா கிமர்த்தம் தேன அந்யந்த பாடையதும் சக்கியதே தேன இதமேவ பாடையதும் சக்கியதே தேன விஷய ஜாயதே சதவி யுகபத் யுக சர்வம் பாடையதும் சக்கியதே கலு தரி அந்யதன்யத் பாடையதும் அந்நிய அந்நிய அபேட்சந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகா அசமர்த்தா தரி சர்வசக்தி நாஸ்தி இத்தர்த்தா சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகார ஏவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிஷம் பிரம்ம தத்துவம் உச்சதே தத் ந த்வயா நிரூபிதம் நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிம் அபி திஷ்டதி அநேகத்வம் தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சவேக் சாத் உச்சாரன் கரேங்கே.